தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக தீட்டாக

மாமா, காஞ்சிப்பூனி பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க.